இந்த தயாரித்தவும் துவையெழிலிய பட்டியா ஞாருறான் பாங் பத்தாங் ஜல்வா மச்சான் நகத்துண்டான் திங்கிதாளப்பான் Lubuak kera dulang nyuyen panun tuang datai ritu Bujulu angkuang buah bunuat rengut-rengut Duduak da pangawo inai orang.

கிட்டேதையா ஈக்ஷமாபலா தத்தாயங்கூம் நலூ நுசூ ஞாரின் தாயே துவாயே தரான் தோ.